கழுத்தில் மையல சோய ஜியோ ஜாழ தாழ மஹியல பூர் ரஹயா இக்க நிமக்க மனோனா விசர குரு சரணலாகே தினசபாகே சர்வகுண ஜெகதீஸ்வர